0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேரமும் இடைவிடாது ஒலிபரப்பு. எந்நேரமும் இந்திய இசை. இப்பொழுது டாக்டர் எம் நர்மதா அவர்களின் வயலின் இசை கேட்கலாம். முதலில் சித்தி விநாயகம். ராகம் சண்முகப்பிரியா, ரூபகதாளம் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி.
2: On Ragam 24/7 TTH, we now bring you a violin recital by Dr. M. Narmada. She begins with Siddhi Vinayakam in Rag Shanmugapriya, set to Rupakam Tal, a composition by Muthuswami Deekshithar.

0: அடுத்து ஏதையா கதி, ராகம் சலநாட்டை ஆதிதாளம் கோட்டீஸ்வர ஐயர் இயற்றிய பாடல்.
1: ஷினாவ் பிரசன்ஸ் ஏதையா கதி இன் ராக் சலநாட்டை செட் டு ஆதித்தாள், அ காம்போசிஷன் பை கோட்டீஸ்வர ஐயர்.

0: ராகம் டிடிஹெச்சில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டாக்டர் எம் நர்மதா அவர்களின் வயலினிசை. சேர்த்தலை ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம். புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். அடுத்து சாமஜ வரகமனா, ஹிந்தோளம் ராகத்தில் அமைந்த தியாகராஜர் கீர்த்தனை ஆதிதாளம்.
1: This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a violin recital by Dr. M. Narmada. She is accompanied on the Mridanga by Sheerthalai R. Anantakrishnan and on the Ghatam by Pudukottai N. Ramachandran. She continues her violin recital with Saam Majavara Gamana in Rag Hindolam set to Aditaal, a composition by Thyagarajar.

0: நிறைவாக பாரோ கிருஷ்ணய்யா, புரந்தரதாசர் தேவர்நாமா, ராகமாளிகை, ஆதிதாளம்.
1: டாக்டர் எம் நர்மதா கன்க்ளூட்ஸ் ஹர் வயலின் ரிசைட்டல் வித் பாரோ கிருஷ்ணய்யா இன் ராகமாளிகை செட் டு ஆதிதாள், எ காம்போசிஷன் பை புரந்தரதாசர்.

0: ராகம் டிடிஹெச்சில் நேர்கள் இதுவரை கேட்டது டாக்டர் எம் நர்மதா அவர்களின் வயலின் இசை, சேர்த்தலை ஆர் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், புதுக்கோட்டை என் ராமச்சந்திரன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி சென்னை வானொலியின் படைப்பு. ராகம் டிடிஹெச் 24 மணி நேரமும் இடைவிடாத ஒலிபரப்பு. என் நேரமும் இந்திய இசை உங்களுக்காக.
1: On Ragam 24/7 DTH, you were listening to a violin recital by Dr. M. Narmada. She was accompanied on the Mridangam by Sheerthalai R. Anthakrishnan and on the Ghatam by Pudukkottai N. Ramachandran. This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's Anytime Indian Music.

அண்ட் ஆன் வயலின் பை ஸ்ரீ துவாரம் சத்யநாராயண் ராவ் அண்ட் ஆன் மிருதங்கம் பை ஸ்ரீ வாரணாசி காளை பிரசாத் பாபு. ஸ்ரீ அனந்த கிருஷ்ணா பிகின்ஸ் ஹிஸ் கான்சர்ட் வித் தி வர்ணம் ஆஃப் டாக்டர் மங்களம்பள்ளி பாலமுரளி கிருஷ்ணா என் ராக் ஷண்முக பிரியா செட்டு ஆதிதாள்.

0: ராகரத்ன மாலிகச்சே, ரீதிகவுள ராகம், ரூபகதளம், தியாகராஜ சுவாமி கிருதி.
1: You will now listen to a composition of Thyagaraja Swami, ராகரத்ன மாலிகச்சே, in ராக் ரீதிகவுள செட்டு ரூபகதள.

0: யூ ஹாவ் ஹர்ட் டு எ சுப்பராய சாஸ்திர கிருதி செங்கரி நீவே என்றார் பேகட சிற்று ரூபக்தாள்.
1: இந்தவரைக்கு செங்கரி நீவே சுப்பராய சாஸ்திரி கீர்த்தனை விண்ணாரு பேகட ராகம் ரூபகதாளம்.
0: யூ ஆர் லிஸ்னிங் டு ராகம் 24/7 எனி டைம் இண்டியன் மியூசிக். இன் டுடேஸ் கர்நாடிக் கிளாசிக்கல் மியூசிக் ப்ரோக்ராம் யூ ஹாவ் ஹர்ட் டு வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீ மல்லாதி ஸ்ரீராம் பிரசாத், சப்போர்ட்டட் ஆன் வயலின் பை ஸ்ரீமதி பி வி துர்கா பவானி அண்ட் ஆன் மிருதங்கம் பை ஸ்ரீ பி வி எஸ் பிரசாத்.
1: இன்றுவரைக்கும் மல்லாதி ஸ்ரீராம பிரசாத் காரி கானம் விண்ணாரு. வாத்திய சகாரம் ஸ்ரீமதி பி வி துர்கா பவானி வயலின், ஸ்ரீ பி வி எஸ் பிரசாத் மிருதங்கம்.
0: நவ் லிசன் டு அன்னமாச்சாரிய கீர்த்தனா.
1: இப்படு அன்னமாச்சாரிய கீர்த்தனா.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: திரிஷூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி ரவி அவர்கள்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: திருஷூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். பி வி ரவி அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். எதுட்ட நிலச்சிதை, தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சங்கராபரணம், ஆதி தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: இதுவரை திருஷூர் வி ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டோம். வி வி ரவி அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஎச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime in

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஎச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி டி கே பட்டம்மாள் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சிக்கு பக்கவாத்தியங்கள் திருப்பார்கடல் எஸ் வீரராகவன் அவர்கள் வயலின், ஐ சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், கே எம் வைத்தியநாதன் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஎச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ வோக்கல் ரிசைட்டல் பை ஸ்ரீமதி டி கே பட்டம்மாள். She is accompanied by Tiruppaarkadal Shri S. Veeraraghavan on the violin, Shri I. Sivakumar on the mridangam, and Shri K. M. Vaidyanathan on the ghatam. Nigashil mudalil, Yentara Needhana, Tyagarajar Kirtanai, Harikamboji Ragam, Adithalam. The concert begins with Yentara Needhana, St. Tyagaraja's composition in Rag Harikamboji, set to Adithal.

இனி தாச்சுகோவலேன தியாகராஜர் கீர்த்தனை, தோடி ராகம், மிஸ்ரஜாதி ஜம்பதாளம். லிசன் நவ் டு தாச்சுகோவலேன, கம்போஸ்ட் பை சேன் தியாகராஜா, இன் ராக் தோடி, செட் டு மிஸ்ரஜாதி ஜம்பதாள்.

இனி சரி எவ்வரே தியாகராஜர் கீர்த்தனை ஸ்ரீரஞ்சனி ராகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு சரி எவ்வரே கம்போஸ்ட் பை செயின்ட் தியாகராஜா இன் ராக் ஸ்ரீரஞ்சனி செட் டு ஆதிதாள்.

இனி பார்த்தசாரதி, ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் சாகித்யம், மத்தியமாவதி ராகம், ரூபகதாளம். லிசன் நவ் டு பார்த்தசாரதி. சாங் ரிட்டன் பை ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார், கம்போஸ்ட் இன் ராக் மத்தியமாவதி, செட் டு தாழ் ரூபக்.

இனி நான் ஒரு விளையாட்டு பொம்மையா. பாபநாசம் சிவன் பாடல், நவரச கன்னட ராகம், ஆதிதாளம். லிசன் நவ் டு நான் ஒரு விளையாட்டு பொம்மையா, கம்போஸ்ட் பை பாபநாசம் சிவன், இன் ராக் நவரச கன்னட, செட் டு

இனி எப்படி பாடினரோ, சுதானந்த பாரதி பாடல், கர்நாடக தேவகாந்தாரி ராகம், ஆதிதாளம். லிசன் நவ் டு எப்படி பாடினரோ, கம்போஸ்ட் பை சுதானந்த பாரதி இன் ராக்.

நிகழ்ச்சியில் நிறைவாக சிவகாம சுந்தரி பாபநாசம் சிவன் பாடல் முகாரி ராகம் ஆதி தாளம். தி கான்சர்ட் கன்க்ளூட்ஸ் வித் சிவகாம சுந்தரி கம்போஸ்ட் பை பாபநாசம் சிவன் இன் ராக் முகாரி செட் டு ஆதி தாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டது டி கே பட்டம்மாள் அவர்களின் பாட்டு. திருப்பார்கடல் எஸ் வீரராகவன் அவர்கள் வயலின், ஐ சிவகுமார் அவர்கள் மிருதங்கம், கே எம் வைத்தியநாதன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a vocal recital by Srimati D.K. Pattammal. She was accompanied by Thiruparkadal Shri S. Veeraraghavan on the violin, Shri I. Sivakumar on the mridangam, and Shri K.M. Vaidhyanathan on the ghatam. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH, Anytime Indian Music.